நிர்பாத விபுத்தே அனங்கி நாமே திருப்பங்கி திருக்காமே நிற்பங்கி சருப்பே சருபங்கி நூப்பே ந பொத்துர ந புத்தர ந சத்தர ந மித்தர ந தாத்தே ந மாத்தே ந ஜாத்தே ந பாத்தே